0: ஃபைபர் லேசர், சிஎன்சி லேசர், பிளாஸ்டிக் லேசர் சமக நவீன லேசர் தாட்சணின் சமருபலக பதக்கம் பாசல் நிலாஞ்சன நாம போர் தன் அனர்கனிமாவுக்கின் பெல்லங்கில பன்சல் அசல ஓப்பனிங் ப்ரொடக்ஷன் வெதின் அமுதன்ன பிந்து ஐக்கை கைதிக்கை ஹத்சிய திஸ்னவியை ஏகசிய சுவட்ட
1: மகாராஜ உத்தமிய மான்சே ராஜ சபாவட சபத்வன வகாய்
2: புரோஹித வகாம ராஜத்ரோஹியாவ ரகினேனும்
3: ஏமா மேவா